அன்பான வானொலி நேயர்களே அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்று சனிக்கிழமை ஆகஸ்ட் 22 நேரம் காலை 7 மணி. 94.95.6 மற்றும் 98.2 MHz அலைவரிசைகளில் நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மொரிஷஸ் வானொலி வழங்கும் தேனர் தேனிசை அரங்கம் எனும் நிகழ்ச்சி. காலை 8 மணி வரை இனிய பாடல்கள், நல்ல சிந்தனைகள், ராசி பலன்கள் மற்றும் உங்கள் விருப்பமான பாடல்கள் நேரலையில் உங்களுடன் இணைந்திருப்பது உங்கள் அன்பு அறிவிப்பாளி புவனேஸ்வரி.

புதிய நாளை இறை நம்பிக்கையோடும் மன நிறைவோடும் தொடங்குவோம். எல்லோருடைய இல்லங்களிலும் மகிழ்ச்சி பெருகட்டும், உள்ளங்களில் அமைதி நிலவட்டும். நிகழ்ச்சியின் முதல் பக்தி பாடலை கேட்போமாக.

பாசமான நேயர்களே, நில ஒளியைப் போல மனதை மென்மையாக்க வருடும் அழகிய மெட்டும் ஹரிஹரனின் தேன் போன்ற குரலும் இணைந்த இனிய பாடல் உங்களுக்காக. இசையின் இனிமையில் சில நிமிடங்கள் நம்மை மறக்க செய்யும். இதோ ஹரிஹரனின் குரலில் வெண்ணிலவே வெண்ணிலவே உங்களுக்காக.

வானொலி நேயர்களை நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது தேனிசை அரங்கம் எனும் நிகழ்ச்சி. நாளை தம் பிறந்த நாளை கொண்டாடும் அவர் கணவருக்கு புவன் அவர்களுக்கு தனலட்சுமி குப்பன் முன்னே தாயா கூரை சேர்ந்த அவர்கள் பிறந்த நாள் வாழ்த்தை கூற இருக்கின்றார். அவரது பிறந்த நாளையொட்டி அடுத்த பாடலை வழங்க இருக்கின்றோம். கேட்டு மகிழுங்கள்.

அடுத்த பாடலை லோகாத்தையாவை பத்மினி சோமிநாதன் வேதி பிள்ளை நீலா பொய்னன் தேவினா சிகாது ஜெயமுனி சோமி சீதாச்சிங்கன் விமலா லீனா ராம்சாமி அவர்களுக்காக அம்மா வினோத அடுத்த பாடலை கேட்டிருக்கிறார். மேலும் அடுத்த பாடலை லமிச்சை ஊரைச் சேர்ந்த மாயவந்தன்ராயன் அவர்களுக்காக வழங்குகின்றோம். அன்பான நேயர்களே, உலகெங்கும் அமைதியும் அன்பும் மலர வேண்டும் என்று உயர்ந்த எண்ணத்தை இசையின் வழியாக எடுத்துச் சொல்லும் ஓர் அற்புதமான பாடல் அடுத்து வருகிறது. இசை புயல் ஏ ரஹ்மான் மனதின் வருடும் குரலில் இசையிலும் நம்பிக்கையின் அழகிய செய்தியுடன் இதோ வெள்ளை

வாய்ப்பு. கடகம் அமைதி, சிம்மம் வெற்றி, கன்னி தெளிவு, துலாம் முன்னேற்றம், விருச்சிகம் துணிவு, தனுசு பயணம், மகரம் பொறுமை.

அதவன் அம்மாய் நாயகி மாமே தங்காவல் மற்றும் இந்தியாவிலிருந்து வருகை தந்துண்ட குடும்பத்தார் அனைவருக்கும் லெஸ்காலிய ஊரைச் சேர்ந்த ராஜு அவர்கள் அடுத்த பாடலை கேட்டிருக்கின்றார். மேலும் மூலாசிய ஊரைச் சேர்ந்த சோமசுந்தரத்தின் பிறந்த நாளை ஒட்டி குலவதி அப்பா நதன் ரகினி ககம்பன் குடும்பத்தினார், பிச்சாயன் குடும்பத்தினார், குணந்தன் சைலம் வலாயுதன் குடும்பத்தினர் அடுத்த பாடலை கேட்டுள்ளார்கள். பாடலி நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது தேனிசை அரங்கம் எனும் நிகழ்ச்சி. அடுத்த பாடல் உங்களுக்காக.

அடுத்த பாடலை கோங்காஹு ஊரை சேர்ந்த சர்வேஸ்வரன் கஹம்பன் பிறந்த நாளை ஒட்டி அப்பா குவாலன் வெண்ணிலா பரமேஸ்வரி தாத்தா ராஜன் அம்மாய் வெடி தாத்தா சகதேவன் வள்ளி குணவதி பஞ்சாயா தைலம் வலாயுதன் கஹம்பன் குடும்பத்தினர் அடுத்த பாடலை கேட்டிருக்கிறார்கள். மேலும் கஹுனன் சிவானி கோவிந்தன் திருமண நாளை ஒட்டி கத்ரபோன் ஊரை சேர்ந்த அம்மா வினுதா யுவானி செல்வானி டோவினா நகிரன் கியானா மற்றும் கோவிந்தன் இயாசோமி குடும்பத்தினர் அடுத்த பாடலை கேட்டிருக்கிறார்கள். அன்பான நேயர்களே, காதலின் மென்மையான உணர்வுகளை அழகிய வரிகளாலும் மனதை வருடும் இசையாலும் வெளிப்படுத்தும் ஓர் இனிமையான பாடல் அடுத்து வருகிறது. பாம்பே ஜெயஸ்ரீயின் தேன் போன்ற குரலில் உங்கள் இதயங்களை கவர இதோ வசீகரா கேட்டு மகிழுங்கள்.

வானொலி நேயர்களே, அடுத்த பாடலை இசையான ஹவிசன் மற்றும் யுவினா நாயக்கன் அவர்களுக்கு வழங்குகின்றோம். மற்றும் அடுத்த பாடலை ஃபிளக்கூரை சேர்ந்த திலகவதி ராமசாமி அவர்களுக்கும் அடுத்த பாடலை வழங்குகின்றோம். அன்பான நேயர்களே, தேன் இசையரங்கம் எனும் நிகழ்ச்சி இத்துடன் நிறைவு பெறுகிறது. மீண்டும் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடை பெறுவது உங்கள் புவனேஸ்வரி. இந்நாள் நன்னாளாக அமையட்டும். நன்றி, வணக்கம்.